நம்ம 100 பேருக்கு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணிடலாம். ஆனா அந்த காலத்துல ஒரு பறை பீட்டுக்கு ஒரு ஹோல் கம்யூனிட்டி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கோம். அது எவ்வளவு பவர்ஃபுல் சவுண்ட். இன்னைக்கு பறை பத்தி பேசும்போது அதோட ஹிஸ்டரி மட்டும் இல்ல, மியூசிக், ஃபோக், ட்ரெடிஷன்ஸ், சினிமா, விமன் பெர்ஃபார்மர்ஸ், மாடர்ன் ரிவைவல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த பீட்டை ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஓசை பல 100 வருஷங்களோட ஒரு பயணம். ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ இப்போ நம்ம நாடோடிகள் படத்தில் இருந்த ஒரு சூப்பர் ஹிட் சாங் கேட்டதுக்கு அப்புறம் திரும்பி வருவேன். இது அஹல்யா FM and this is RG Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. നമ്മ തമിഴ്നാടോട് ഫോക്ക് ആർട്സ് പറ്റി പേസുംബോദ് വൺ തിങ് ഇമ്മീഡിയറ്റ്ലി കംസ് ടു മൈൻഡ്, റിതം. അந்த റിതംக்கு பறை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரகாட்டம் பார்த்திருப்பீங்க, ஆர்டிஸ்ட் ஹெட்ல கரகம் பேலன்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. ஒயிலாட்டம்ல கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட்ஸ், தேவராட்டம்ல பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். இப்படி பல ஃபோக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பர்கஷன்ஸ் கிவ் தி எனர்ஜி. இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெர்ஃபார்மர் ஸ்டேஜில் நிற்கிறாங்க, மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, பறை பீட் வருது, பீட்டுக்கு பாடி மூவ் ஆகுது, ஆடியன்ஸ் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சடன்லி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோல் க்ரௌட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுது. தட் இஸ் த பவர் ஆஃப் ரிதம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், மெனி ஆஃப் தம் கேரி ஸ்டோரிஸ் அபவுட் வில்லேஜ் லைஃப், ஃபார்மிங், செலிப்ரேஷன்ஸ், பிலீவ்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. ஸோ பறையோட சவுண்ட் அந்த லார்ஜர் ஃபோக் கல்ச்சரோட ஒரு பார்ட். இன்னைக்கு நம்ம கான்சர்ட்ல எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ், டிஜே பீட்ஸ், டிஜிட்டல் மியூசிக்னு நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்றோம். ஆனால் ஒரு சிம்பிள் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் நேச்சுரலாக கிரியேட் பண்ற அந்த ரோ எனர்ஜி, அதுக்கு ஒரு செப்பரேட் சார்ம் இருக்கும். ஸோ ஓல்ட் டசன்ட் ஆல்வேஸ் மீன் அவுடேட்டட், சம்டைம்ஸ் ஓல்ட் ட்ரெடிஷன்ஸ் just need a new platform. And the new platform da innikku parai artists create pannitirukanga. So ippo Aadi Sivan adicha parai eda appdin oru super hit ana song da nama kekka porom. Idu Ahalya FM and this is RJ.